பஞ்சமல்லி பால பொண்ணு போது பொஞ்சவாப்பனு ஆனித காலடு கடோரவாது இத்தின கெலவு மூட நம்புகளு அலினு காடுக்கு சேரண்டு மக அப்பக முர்த்த மூறுனா சாயன பைதன கண்ணுக்கு தோச்சுவாலு ಸಾಕ್ಷಿಯಾಂಡು ಪೂಜೆ ಮಲ್ತದು ಪಿದಡಿಯರು ಭಟ್ರು.

0: பலின இல்லடை பத்தி நமக்கு பழையகு பஞ்சத கடிட்டே உந்தொடுந்து ஓலை பர்க்குண்டு மகா விருப்பகதி சுரியத விர்சராயின கோட்டி சென்னையரு பஞ்சகடித்தா தாதி பத்துவே
1: அண்ணா அங்கத கலட்டு காயமுடியாண்டா உயர்ந்தவர் கிண்டு கக்கியத ஒரு வாத தோச்சிக்கா வெம்மேறனா இடத்து பல துந்தது தர்ம நொழிப்பாக சத்தியனுக்கெந்தாக
2: ஆ சென்னா பல பிதடிக்கா
0: பஞ்ச கொலலகு ஜத்தின பீரரு சுரியத சத்திய துத்தரனே கொருந்து போப்பெரு மகா ஆ பண்டெருகு
3: மஞ்சள் பாதைக்கு தரை ஹாக்கொந்து தேகத்தியாக மல்புவேறு
0: அஸ்பத்தாஜி கரடிலெனு நிர்மாணம் அல்ப ஒந்து நூது இருநூறு எச்ச கரடிலெடு நிலை உந்தியரு மக
4: அந்தேஜி அக்கு நமக்கு இத்தனை தோஜிலா
0: தானே தோஜந்தே பொருள் நிர்மல உடல் பவித்ர பக்தி இத்துண்டா சத்தியலு நானாரு படு தோஜுவேறு பால
4: அந்தேஜி அஞ்சு நான் காலக்கிற கத்தி முன்னே
0: காரணி கத கத்தேனா பால அவு சங்கராந்திதா தினமான தயவலைக்கு சேவை கரிப்புனக இருளுத பொட்டாத்துண்டு பால ஆறு தயவலைக்கு பூ நீரு தீப்புன தப்பா வேற பள்ளி பந்து தயவலைக்கு துடரு அரலாது பிதை பத்துது கரோடித சத்தனை நஞ்சி மோனை பாடுது கண் முச்சிது பைதேரனு சுகிப்பு நபக எதிருடு ஏரோ பத்துது உத்தினா ஜன ஆண்டு தூரடு ஜோடு ஜீட்டிக்கே தகலடே அக்கு தர்ஷன கொர்னக மை இம்மெனகி பால
3: ಇತ್ತಿನಿಟ್ಟ ಇಂಚಿಪ್ಪ ಕುಡ್ಲದ ತುಳು ಭವನಡು ಕರ್ನಾಟಕ ತುಳು ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿ ಬೊಕ್ಕ ತುಳು ಸಾಹಿತ್ಯ ಪರಿಷತ್ತದ ನೆರೆಳ್ಳು ನಡತಿನ ಮೂಜನೆ ವಿದ್ಯಾರ್ಥಿ ತುಳು ಸಾಹಿತ್ಯ ಸಮ್ಮೇಳನಡು ವಿದ್ಯಾರ್ಥಿ ಕಿರುನಾಟಕ ಪಂಥದ ಎಗ್ಗೆ ರಡ್ ಪ್ರಸಾರ ಅಂಡು ಉಂದು ಇನಿತ್ತ ತುಳು ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೇನಂದು ಪುಲೆ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM ಒಂದು ರಂಗ್ ರಂಗ್ ದ ಬದುಕು.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.

பரமாத்மனை மங்களமய வாதித்தன சிரஷ்டிடு, நரமானன ஜன்மனே சர்வசிரேஷ்ட வாதித்தனால் சாஸ்திர நிர்ணயம் அல்ல. தாயகன்னா ஐ பிரகிருதிக்கு பிரபஞ்சக்கு சேருனே அத்து தேவரேக்கு சேருமே. ஆயன சிருஷ்டிமல்த்தனே பரமாத்மே. ஆயன இந்திரிய சுகலு ஜான புத்தி வைராக்கியலு மாதாய கொறுப்புள்ள தேவரே. அதனால தான் நரமானி தானு தேவரன் அனுகிரக படத்தோன்ற பிரயத்னம் அல்போடு பிராபஞ்சக விஷய சுக சங்கிரகம் அல் பெருகத்து நரமானியின் பண்புனே சிரேஷ்டவாதித்தன ஜாதி தேவரின் பிரீத்திமல் போட்டா இஞ்சி ஜாத்தி புட்டோடு அனுப்புன நியமலு வா ஜாதி புட்டுனதானே தேவரு உண்டு மல்த்தினே ஆயன பிரீத்தி காது நரமான நீத்தி நியமோடு இப்பொழுதே ஜானில் பணிப்பேர் ஆயக்கு பீத்தி பொடிச்சி தேவரிட வந்து பிரீத்தி இத்தனையா சாஸ்திரோடு பண்போவேனே தேவரின் பிரீத்தி மல்பெருகு இஞ்சி ஜாத்திரே புட்டோடு வந்துச்சு. ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் பண்பேரு ஈ வர்ணாசிரமல ஔபாதிக வாதித்தது ஈ ஜீவன ஸ்வரூபரே முக்கிய அந்த பண்பேர் ஈ ஜீவன ரட்டஸ்வரூபது ஜீவிலிப்பேர் ஒஞ்சி தேவரின் பிரீத்தி மலப்புனாக்களும் குடஞ்சி தேவரின் துவேஷம் அலப்புனாக்கள் தேவரின் பிரீத்தி மலப்புறம் சித்தனாக்கள் வாக்குலோட்டு புட்டுதுன்றா தேவரின் அனுகிரக பாத்திரா பெறாக்கள் தேவரின் துவேஷம் அல்புறம் சித்தன ஜனக்களும் வா சிரேஷ்ட குலோட்டு புட்டுன்றா அகலைக்கு நரகனே கதி இந்து ஜானில் பண்ணேன் ஆ தேவரின் அனுகிரக படத்தொந்தன சித்தன ஜானின் துலே வியாதஸ்யாச்சரணம் த்ருவஸ்ய சவயோ வித்யா கஜேந்திரஸ்ய காரணம். வால்மீகி கிராதரின குலோட்டு புட்டுதனி நாரதரின சத்சங்க திக்குது ராமநாம சிந்தனது பவித்ராது போயே ரிஷியாது போய் இஞ்சி ஜாத்திரே புட்டோடு வந்துச்சு தேவரன் அனுகிரக படைத்தொன்றி இஞ்சித்து பிராயுடே தேவரன் பக்தி மல்படு இஞ்சல இஜ்ஜி த்ருவஸ்ய சவயோ ஆ எல்ல பிராயதே த்ருவே தபஸ் மல்த்தே நாரதர் உபதேசம் அல்த்தனம் சித்தன நமோ பகவதே வாசுதேவாய மந்திரன் அனுசந்தானம் அல்த்தது தேவரன பிராப்தி மல்த்துண்டு நீக்கு பிராயாச்சியின் தேவர தான திரஸ்காரம் அல்த்தினாயன் வித்யா கஜேந்திர வித்ய கல்த்தின சாஸ்திர சாஸ்திர பாண்டித்யமா தித்தனைகள் மாத்திர தேவர திக்குவேந்து பண்ணுக்க சாபவசாத் புட்டுத்தனம் சித்தன இந்திரத்யும்னு ஆ இந்திரத்யும் நினைப்புனே ஆனையாது புட்டுதே ஆ கஜேந்திர நிமித்த அனுகிரகம் அல்த்த தேவர் தாயகேட பக்தி உண்டு ஆய புட்டுதன குல முக்கியத்து காஜாதிர்விதுரஸ்யூத்ர குலோட்டு புட்டுதனி தாசி புத்திரன் பண்பெறாய் விதுராக் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா விதுரனை இல்லாட ஆதித்ய ஸ்வீகாரம் அல்த்தே ஈ திரஷ்டாந்துலன் தூண்டா தேவரின் பிரீத்தி மல்பெற இஞ்சி ஜாத்திரி புட்டோடு உந்திஜி ஐக்கு ஜானன் பண்பேரு

நாலு மண்ணிடு மண்ணாது போப்புடு உரிப்புரு ஒவ்வு நீ உடால் இத்தின துடாரு அவ தக்கார ஆப்பின துடார் அத்து அதுக்கு பத்தி என்னதால பாடோடு திஜி ஆத்ம ஜோதி என்று பண்ணிப்பெற ஐக்கு ஆ துடாரு ஒரியுண்டு அதனை பொத்தாரு ஏறு பண்டுருங்க அப்பக ஆ துடாருன்னு அழகே ஆரத்தி மல்படும் அழகே சமர்ப்பண மல்படும் வெண்பனகா தின்னகா திருகனகா மாத்த பொறுத்துடலா பண்டுருங்கா என உலாய துடாரு பொத்தாது நீ என ஜீவனும் நிக்க ஆரத்தி காது நிக்க சமர்ப்பண மலப்பிறகா தீபே இஞ்ச சிந்தன மலத்துவே லௌகிக போகத ஆசை இத்தியாய் ஆயாக நிலனே ஹாசிகே ஆகாசனே புதப்பெரே புதப்பாய் பேட்டதாதம் சூரிய சந்திரனே ஆயன இல்லத பொல்பு கை கலசொடு மனசு தேவரிட கர்மயோகா கைட்டு மனசு தேவனுக்கு சமர்ப்பணமத்தின பக்தி யோகா ஆயன இஷ்ட தேவரு பண்டுரங்க விட்டல தேவன் ஏகாதசிதானி பாசமல்த்தது தேவரனா பஜனை பண்ணொந்து ஆனந்தொடு மெய் மதப்பு ஆயக்கு பண்டர புலனே வைகுண்ட ஆய நித்திய நட்டுவே தேவரடா ஆயக்கு பேத்ததாத ஆசை இல்லு பதுக்கு சுகா போடு ஒழுப்புன ஆசை ஏ பாண்டுரங்கா நினம் தூவெருக்கு யாகா யஜ்ஞா ஜபா தபா ஹோமமே மொழி மாத்தம் அல்பிவருக்கு எனக்கு தால தெரியாது என் ஏப்ப நினம் தூப தூவது

இண்டிக்கா உலக மறுப்பார் கடப்பு சொல்லு. ஏழை பண்ணி கேட்டு முடியானா என கைனு.

பார்த்திருக்கேனு ஏறு பார்த்தீர்கள் ஏத்த பொருளத மதுர துவனிந்து அஞ்சு இன்ச்சு தூப்பே நாலுமே ஐட்டு வா கோட்டிட்டு மறுப்புண்டி சப்தா உலாய் தூப்பே தேவஸ்தான உலாய் அஞ்சிருந்து கேளு அதுக்கு ஜவாபு குரடையானு பல்லா பல்லான் நெப்புன்னு ஏறு என ஜனக்கள் மாத்திர நித்திரள்ள சதா ஜாக்கிரதவாதிப்புனே ஆ விட்டலை மாத்திர பாண்டுருங்க என அம்மையே இங்கு ஜன்ம குரணி அப்பா இலே போனேன் என

0: அப்பது கேளுண்டா பார்த்தது தேவரன்
1: பரம வைஷ்ணவேயி
0: சோக்காவே இன்னைக்கு மனசுல சம்சயப்படுத்தி உள்ள

0: யசோத்திரங்களை கேட்டுள்ளார். இது ரேடி சாரம் குன் 07.85. இது ரங்கு ரங்கு ஜீவன முன்னின்றுள்ளோ நான் நீங்களும் ஆர்ஜே சீஃபில் குத்தார். ஸோ அதே போலமே 4 ஜூலை 3 பிளாஸ்டிக் முக்த தினாச்சரணை அந்தராஷ்டிரியமாயிட்டு ஒரு நாள் ஆச்சரணை கூட ஆக்கின்றுள்ளார். பிளாஸ்டிக் பக்கிய துஷ்பரிணாமாயிட்டுக்கு அத்தவா பிளாஸ்டிக் நின்றுத்து ஏதேது ரூபத்துல கூட மனுஷ மார்க்கு தொந்தராயின்றுண்டு எல்லா விஷயத்திலும் கூட நான் முண்டின்றுள்ளேன். ஸோ அதே போலமே நாங்களொட்டிக்கு இப்ப நாங்களே பத்திரகர்த்தம் பின்ன லேக்க காயிட்டுள்ளங்கத்தோ ஹம்ச மலர் நாங்களொட்டிக்கு காரியக்கிரமத்தில் ஜாயின் ஆயிரு. ஸோ அயல் ஒட்டிக்க முண்டுவா சார் காரியக்கிரமத்துக்கு ஸ்வாகத்த ஜாகிரதி இந்தும் மனுஷன் மாதிரி தப்பாக்கி உண்டுள்ளாரு. சோ அதுல ஒரு துஷ்பரிணாம ஏ ரூபத்துல எல்லாம் பண்டு அதுல பக்கி ஒரு தெளி சொல்லுமா சார்.
1: சொல்லுக்கு நான் சொல்ல இஷ்டப்பட்டு சொன்னேன் ஒரு நாளாச்சரணை தினாச்சரணை சொல்லது ஒரு நாளுக்கு சீமித்த இட்டிக்கு தீரா எதுவும் ஆகட்டு அது இடி நாங்கள் ஜீவனை பத்தி எந்த ஆயோட்டி கோணும் அது ஒரு நாளுக்கு எந்த ஆக்க சொன்னேன் ஆ நாள்ல மட்டுக்காய் நாங்க தெல்ல ஜாகிரதை ஆக்குவா சொன்னோம். இன்னொன்னு ஜென்னாமத்தது ஒரு பிளாஸ்டிக் சொல்லது நாங்கள் ஒரு ஜீவனத்தை நாங்கள் ஒரு பதுக்குற நாங்கள ஜீவனத்தை நாங்கள லைஃப்ல ஒரு அவிபாஜ அங்காயிட்டிக்கிற நாங்கள் எவ்வளவு போகும்போதுக்கும் நாங்களே கையில ஒரு பிளாஸ்டிக் பேன
0: விடத்துறேன்
1: அது அங்காடி போயங்க ஒரு சரிய சாமான எடுக்கணும்னு கண்டிங்கும் பிளாஸ்டிக் போயிடும் நாங்களே ஆதத்துல நாங்கள் அபியாசத்துல போகணும்
0: போயிடத்துறேன்.
1: அதுல நாங்க மானசிகமாயிட்டு நாங்க அது சொன்னாங்க அதுக்கு பொங்கி போயிட்டு என்னன்னு கண்டிங்கும் இந்த ஒரு நாள்ல நோக்கும்போதுக்கும் இதுல எத்தனை எஃபெக்ட் உண்டு சொன்னிட்டு இதுல எத்தனை துஷ்பரிணாம உண்டு சொன்னது நாங்கமே ஹயலாக்க நடத்துற நமக்கு இப்ப இதெல்லாம் சொல்லுக்கு சுலபாயிட்டிருக்கு பட் அதுல நாங்க காரிய ரூபத்துல குழந்தைங்க இந்த நாள் அது நாங்கள்
0: மக்கள்
1: புள்ளி மாறுது நாங்களே கூட்டிக்கு இதுல எஃபெக்ட் கண்டிப்பா ஆகும் அதுக்கு நாங்க அதுக்கு மெயின் அவேர்னஸ் சுருக்கும் நாங்கமே கொம்பர்னா ஆகும் நாங்க எங்கன்னா கொம்பன்னு சொன்னிட்டு நமக்கு ஒரு நம்ம ஒரு இதுக்கும் பேரிங்கா எல்லா விஷயத்துல ஃபாஸ்டிங் கண்டிங்கும் சில விஷயத்துல ஒரு அவேர்னஸ் போறம்போது அங்க அங்கே சொந்த அனுபவத்துக்கு பண்ணத்துற அதுல பின்னமே அங்க அதுல விஷயத்துல எசர்த்தா விட ஜாகிரதி கொம்பண்டது நான் ஒருத்த கொம்பந்தீங்க அல்லங்க நீங்க கொம்பந்தீங்க மெய்யாவில்ல அது ஒரு சாமூகிகமாயிட்டு ஐட்டி கொணத்துற ஆ ஜாகிரதி சொல்ல கண்டிங்க நமக்கு சுருக்கு எவ்வளவு ஜாகிரதி கிட்டு கண்டிங்க நாங்களே மதரஸ் ஐட்டிக்கு நாங்களே நாங்க 5 வக்த் நிஸ்கரிக்க போன பள்ளி ஆயிட்டிக்கு அவட அவேர்னஸ் நாங்க கொம்பந்த கண்ணுங்க அதரொட்டிக்கு நாங்கள் அவுத்தரும் கொம்பந்தன் கண்ணுங்க மாத்திரம் இதிலே ஒரு பிளாஸ்டிக் முக்தா பாரத்தாலையும் பிளாஸ்டிக்

0: குஞ்சு கொண்ட பேரு பண்ண ஆத்து உடல் தூப்பாண்டைய பண்ணக்க எங்களின் தூயின ரத்து சரியாது பின்னொந்தினாரு இரத்து ஆண்டல ஏ அக்கலா முக்கலான்னு தெரியணும்னு ஈ மண்ணுக்கு பண்ணக பாரி பொருளுத கௌரவம் எங்களுக்கு கொரியாரு. அப்ப கண்ட ஈர்ன பாத்தரா பாரி உடலுக்கு சந்தோஷம் கொடுத்தனையா. அப்ப கண்ட எங்களை அப்பேக்கு பந்தின பாத்தரா ஆ பாத்தரனு ஏன தப்பாய பங்காடி கூடுத மரியாதை ஒருத்தது கொருவேன் பண் பறந்தாண்ட அரசுல தால கேனா எங்களு அஞ்சினதால மல்ல கேன் தேக்கலைக்கு தால கேனஜர் அஞ்சினதால கேனஜர்
1: கேனுவா தால கேனஜர்
0: கேனுவா அஞ்சினதால இறகு பங்காதுல ரெக்கா இறகு பூடுக்கு தட்டிய பரப்புல கை எனக்கு கேனையா அண்ட எங்கள கௌரவம் ஒருத்தன் இல்லக்கா கொஞ்சம் நரமானி
1: நாராயணி
0: அவுல போடு தாரையில போடு தவுத்தல போடு
1: நாள் முடிய
0: பாரல போடு ஜட்டுல போடு பூரல போடு அந்த இத்தை எஞ்சின போடு. அப்ப கண்டா ஈரண கௌரவுக்கு தக்கே ஆவந்திலக்கா எங்கெல்லாம் சுவாபிமானத்தை பதுக்கு பெட்டு ஆவந்திலக்கா ஆ எங்கள சுவாபிமானம் ஒருத்தந்து எதிர்டு தோசின தெரியற பால் பாரியமல்ல பாக்கியாரத கட்டபுணி எந்த தார ஆமே டீமேட்டு ஆ பாக்கியாரத கட்டபுணின்னு காமத கட்டத்தில் எங்கெல்லாம் பாலுக்கு குடுத்துக்கோ.

பன்றினா தங்களுக்கு தீர்வாக சொல்லுவதாக செய்து மாதிரி என்று தயாராக பெறு.

0: வயிறு பஞ்சமோடி பச்சிருக்கு. வல்லை பாட் பச்சில பாடந்திலேக்கா, வல்லை எனக்கு புரந்திலேக்கா, பிச்சாதாத குண்டு கயிறு புரந்திலேக்கா. பதபரடு பெஞ்சா மாதி பதபட்டா
1: அரசுல
0: எஞ்சா பட்ட பருவரா
2: சித்தரட்டு பரீட்சை சத்தியதான் இந்தாண்டு துகா தாதா.

0: பஞ்சமல்ல ஐபால பொண்ணு போது பொஞ்சவாப்பல் ஆனித காலடு கடோரவாது இத்தின கெலவு மூட நம்புகளு அலினு காடுக்கு சேரண்டு மக அப்பக முர்த்த மூருனா சாயன பைதன கண்ணுக்கு தோஜுவாலு
1: கோட்டி சென்னையர்ன பதுக்குடு உத்தியந்தன கபட்டலு எச்சொந்தித்தி.

போது முலனு ஆறு தூரர சுருவாண்டு தூரர சுருவாண்டு மர்மல் என்ன மர்மல் என்ன மகன மண்டென்னு திர்கதல் மர்மல் என்ன மர்மல் என்ன மகன்

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொத்தி யான் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.

ஈத்தனேட்டா கோட்டி சென்னையா அஞ்சனே நியாயகாது என்ன பதுக்கு இ துளு சினிமாத பதக்குலனு கேனந்து பத்தரு இடகு இனித்த துளு பிரசார முகிண்டு நான் தும்புத துளு பிரசார டுத்திக்குக ஆத்தனேட்டா கேனந்து பிள்ளை ரேடியோ சாரங் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்குதா பதுக்கு